0: உயிரோடு போனீங்கனா அமெரிக்கா கூட குலாடல
1: ஒரு லட்சமா ஜாஜா ஜாஜா.